தக்க தின் நம் ததுக்கு தக்க ஜனக்கு கோபு தக்கிட்டு கோப தக்கிட்டு தத்தின் க தக்க ஜனக்கு தத்தின் கரதக்க தத்தின் தங்க தத்தின் தங்க தத்தின் நத்தங்க கரதக்க தத்தின் நத்தங்க தஜன்னு தக்க தின் நம் ததுக்கு தக்க ஜனக்கு கோப தக்கிட்டு கோப தக்கிட்டு தத்தின் க தக்க ஜனக்கு தத்தின் தான தான தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு திக்கிட்ட கத்தக்க தின தான தான தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு திக்கிட்ட கத்தக்க தின தக்க தீம் தீம் தக்கிட்டு தக்கிட்டு தீம் தீம் தக்கிட்டு தக்க தீம் தக்கிட்டு தீம் தலாங்க சோம் கரதக்க இருக்கிறதும் தலாங்க சோம் கரதக்க இருக்கிறதும் தலாங்க சோம் கரதக்க இருக்கிறதும் தக்கிட்ட தச்சம் தக்க திம்மி தக்கிட்ட தஜம் தக்க திம்மி தக்கிட்ட தஜம் திம்மி தத்தரி கெட்ட தக்க தக்க தத்தஜம் தரி தத்தரி கெட்ட தக்க தாக்கு தஜம் தரி த தக ஜம் தரி தக தை தக் ஜம் தரி தஜம் தஜம் தக ஜம் தரி தஜம் தஜம் தக்கிட்ட தஜம் தக்க திம்மி தாரிக்கு தனுக்கு தனுக்கு ஜனக்கு கெனக்கு தூங்கு புந்தரி கிடதும் தக்க தின் நம் ததுக்கு தக்க ஜனக்கு கூப்ப தக்கிட்டு கூப்ப தக்கிட்டு தத்தின் தக்க ஜனக்கு தத்தின் கடதக்க தத்தின் தங்க தத்தின் தங்க தத்தின் தங்க கடதக்க தத்தின் தங்க தஜ்ஜனு தக்க தின் நம் ததுக்கு தக்க ஜனக்கு கூப்ப தக்கிட்டு கூப்ப தக்கிட்டு தத்தின் தக்க ஜனக்கு தத்தின் தான தான தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு திக்கிட்டு கதக திகின தான தான தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு திக்கிட்டு கதக திகின தக்த தீம் தீம் தக்கிட்டு தக்கத்த தீம் தீம் தக்கிட்டு தக்த தீம் தக்கத்த தீம் தலாங்கு சோம் கடதக்கிறதும் தலாங்கு சோம் கடதக்கிறதும் தலாங்கு சோம் கடதக்கிறதும்